0: ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க தம்பிங்களோடும் தங்கச்சிங்களோடும் விளையாடுறாங்கப்பா. நானும் அது மாதிரி விளையாடணும்ப்பா. எனக்கு சீக்கிரமே தம்பியோ தங்கச்சியோ வேணும்ப்பா.
1: போய் உண்ட அம்மாட்ட கேளு.
0: அம்மா
2: எனக்கு ஓகே.
1: ஏய்